0: கேளு ரேடியோ மன் பவர் 90.8 எஃப்எம் ஆல்வேஸ் ஹார்ட் டச்சிங்.
1: கிருஷி சந்தேஷ்.